0: கர் கர் ஜம்பர் டிங் டிங் ரா ரா ரா ரா ரா ரா
1: ஞானொரு தோபி அலக்கு ஜோலி பறச்சி பெற்றொரு வந்திரு ஜாதியில் ஒருத்தனானி ரஜகன் ஈ அலக்குகாரனும் அலக்குகல்லி.